0: இருக்குது. எல்லா பேஜுமே கோப்பி எடுக்கணும், நல்ல நீட்டா அந்த கோப்பி கவர் போட்டு கொடுக்கணும். அது நாளைக்கு போதும். ஆனா ஒரிஜினல் வந்து இப்ப திருப்பி கிடக்கணும்.
1: ரெடாய்ப்பா.

ஸ்டெடி கேம். கேமரா 3 and 4, போலீஸ் எவ்ரிதிங் கெட் ரெடி. செக்யூரிட்டி, ப்ளீஸ் க்ளோஸ் தி கேட். கட் இட்.